0: பாயிண்ட் எக்காக் ஆர்டிபி யூத் பிளஸ் ரூங்கினும
1: විශ්වසනීය ධාවනයකට
2: We can

தவசி வர வேணவா? ரேப் புராமத் மங்கையா போயினவா? எத் ஒயா ஹேமத் தாமத் வினைத்தக ஹுஸ்ம கண்ணவா? கலுவரம் ரே மகே ஹுஸ்ம சுசுமக்வ பிட்ட வினவா? ஹேமத் தாமத்